0: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு.
1: எழுத்திற்கு அகரம் போல் இறையே உலகின் முதலாகும்.
2: The alphabet begins with the letter A. Likewise, the beginning of the universe is God.
0: வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல.
1: விருப்பு வெறுப்பு இல்லாதானே சேர்ந்தார்க்கு துன்பம் இல்லை.
2: There is no suffering for those who are in communion with the one who is above the human frailties of desire and hatred.
0: பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய் தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார்.
1: ஐம்புலன்களை வென்றார் வழி நின்றார் நீடு வாழ்வார்.
2: Those who walk the path of the one who has triumphed over the traps of the five senses will have long and happy lives.
0: தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது.
1: நிகரில்லானை சேர கவலை நீங்கும்.
2: Seek refuge with the one who is matchless to see your troubles and anguish vanish.
0: செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார்.
1: அரியன செய்வோர் பெரியோர் செய்யார் சிறியோரே.
2: Great men do great things. The absence of greatness is the mark of small men.
0: சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்று ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு.
1: ஐம்புலன் அறிவே உலகறிவாம்.
2: Those who fully understand the nature of the five senses attain true knowledge of the universe.
0: குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது.
1: குணமுடையோரின் கணப்பொழுது கோபத்தில் இருந்தும் ஒருவரை காத்தல் அரிது.
2: There is no defense against the anger of a righteous person.

0: என் வாழ்க்கையில வந்தது மூணே மூணு லெட்டா. ஸ்டில் ஐ ரிமெம்பர் மை ஃபர்ஸ்ட் லெட்டா.
1: பிரபா,
0: நீ என்ன தேடி இருப்பேன்னு எனக்கு தெரியும். நானும் அம்மாவும் இங்க மகாராஷ்டிரால தூரத்து மாமா வீட்டுல இருக்கிறோம். நீ வர்றதுக்கோ லெட்டர் எழுதுறதுக்கோ ஏத்த சமயம் வரப்போ நான் சொல்றேன்.
1: நேரத்துக்கு சாப்பிட, வாரத்துக்கு மூணு நாளாவது குழி.

0: ஆனந்தி, ஆனந்த், ஊர் வந்துடுச்சு நினைக்கிறேன், எங்க இறங்கணும்?
1: நேர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

0: கதை காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்கள் கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐம் சேயிங்

தொடரும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேவிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

ஏன் காசு அப்படி ஆகாஸ்தான் போய் கொண்ட பிள்ளைங்க மாதிரி ஏன் காசு அப்படி அப்படி அவ்வளோ

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: முதலாளி எப்பத்தான் வருவாரோ?
2: ஏன் அவசரப்படுறீங்க? பெங்களூர் தானே போயிருக்காரு. ஒரு எஸ்டேட் போடுறேன். ஹலோ, நான் ரெங்க ஆட்டோ சென்டர்ல இருந்து பேசுறேன். எங்க முதலாளி அங்க வாரம் நேரம் வந்தாரா? என்னது, வந்தவரை ஏத்தி விட்டீங்களா? ஏறினவரை இன்னும் இறங்கலையா? இடையில என்ன ஆனார்னு தெரியலையே. சரி சரி, போன வைங்க. ஏண்டா ஏறி தரம் இன்னும் இறங்கவே இல்லையாமே. ட்ரெயினை விட்டு இறங்கிருப்பாரு.
3: ஒரே கலர் கலரா தெரிஞ்சிருக்கும்.
2: ட்ரெயினை போட்டு விட்டாரு. டேய், வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏண்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க?
1: அண்ணா, அவன் சோடா கலரை பத்தி சொல்றாங்க.
2: அப்படியா? நான் நினைக்கிறேன், நம்ம ஓனரும் கருப்பு, இன்ஜின் டிரைவரும் கருப்பு, தலையில ஒரு கருச்சிப்ப கட்டி கரியல வச்சுட்டாங்கன்னு நினைச்சேன். அப்படி கரியல்னா இந்த கேரேஜுக்கு நான் தான்டா ஓனர்.
0: நேர்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

சிவகாமி, சிவகாமி பாத்தியா, உன் பிள்ளைகள் எல்லாம் என்ன சரியும் வராம தவிக்க விட்டுட்டு போயிட்டாருங்க பாத்தியா. சிவகாமி எல்லாரும் போயிட்டா கணவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைச்சீங்களா? நானே பாடுபட்டு ரகுபதி பாலம் தம்பிக்கிறேன்டா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டாதான் சத்தம் வரும்னு அன்னைக்கு சொல்லுண்டா, இன்னைக்கு சொல்றேன். இந்த முறையே செய்தால் அந்த சத்தத்தை உண்டாக்கி தடுக்க.

0: பாலோடு தேன் கலந்தற்றே பனிமொழி, வாலெயிறு ஊறிய நீர்.
1: பாலும் தேனும் கலந்ததாம் இன்மொழியாளின் இதழமுதம்.
2: The kiss of my beloved is like the delicious mixture of milk and honey.
0: உடம்போடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்பு.
1: நானும் அவளும் உடலும் உயிரும்.
2: The intimate love between me and my beloved is similar to the union of the body and the soul.
0: கருமணியிற் பாவாயினி போதாயாம் வீழும் திருநுதற்கு இல்லை இடம்.
1: கருவிழியின் பாவையே நீ நீங்கி என் காதலிக்கு இடம் கொடு.
2: Oh pupil of my eyes, please move aside. Make room for the fair brow of my beloved lady.
0: வாழ்தல் உயிர்க்கண்ணல் ஆயிழை, சாதல் அதற்கண்ணல் நீங்குமிடத்து.
1: அவளே என் வாழ்வு, இன்றே இறப்பு.
2: I experience the fullness of life when she is around, but when we part, I feel like I am dying.
0: கண்ணுள்ளார் காதல் அவராகக் கண்ணும் எழுதேம் கரப்பாக்கு அறிந்து.
1: கண்ணுள்ளே காதலர் இருப்பதால் மையும் இடுவதில்லை.
2: My beloved resides in my eyes. I dare not paint them, fearing he might move away.

கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

0: என்னடா
1: என்ன எதுக்காக உள்ள வச்சிருக்கீங்க?
0: நீ பப்ளிக்க டார்ச்சர் பண்ணி பிச்சை எடுத்து குட்டுறதுக்காக நான் உன்ன உள்ள வச்சிருக்கேன்.
1: சரி சரி, எத்தனை நாள் வேணாலும் என்ன உள்ள வச்சிருக்கீங்க, ஆனா மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துருங்க.
0: அத செலவு பண்ணிட்டேன்.
2: ஏட்டையா, பிச்சைக்கார கிட்டேயுமா திருப்பி கொடுத்துருங்க.
0: இருந்தா தரமாட்டானயா, உண்மையிலே செலவு பண்ணிட்டயா, தூண்டி விடாத. சரிடா, உங்க அம்மா அப்பா இப்ப எங்க இருக்காங்க?
1: அவங்க எப்படி போன உனக்குறியா? மரியாதை என்கிட்ட புரியல, காசு கொடுத்துறியா?
0: என்ன செலவு பண்ணீங்கன்னு திரும்ப திரும்ப கட்டிட்டு இருக்க ராஸ்கல், ஒரு அதிகாரி கூட பாக்காம பேச்சு புரிய முடிச்சு பெக்கர்.
1: ஏகம் ப்ரோ,
3: ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்கீங்க?
0: அது
3: டூட்டி முடிஞ்சு நேரா வீட்டுக்கு போகாம மார்க்கெட்ல போய் மாமூல் வசூல் பண்ணி ஜெனஜாவோட ஜெல்சா பண்ணிருக்கீங்க. கம்ப்ளைண்ட் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இனிமே உங்க ரெண்டு பேருக்கு நைட் டூட்டி தான் நான் போட போறேன்.
0: சார், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி சார், கலங்கவே மாட்டான் சார். இந்த ஏகாம்பரம் நைட் டூட்டி தானே சார், போடுங்க சார. ஒரு திருட்டு நடக்காம நாங்க பாத்துக்கிறோம்.
3: அதை நாங்க பாத்துக்கிறோம். ரயில்வே டிராக்ல ஒரு பாடி அடிபட்டு தலை தனியா முண்டம் தனியா கிடக்குதான், போய் காவலுக்கு இருக்கு, போங்க.
1: இன்ஸ்பெக்டர் ஐயா,
3: என்னடா
1: இந்த ஏட்டையா, என் காசை புடிஞ்சு வச்சிருக்காரு, வாங்கி கொடுங்க.
3: போயும் போயும் ஒரு பிச்சைக்காரன் வசூல் பண்ணி தின்னிருக்கிய, உனக்கு வெக்கமா இல்ல? காசை திருப்பி குடியா.
0: ஐயா, நேத்து இடியாப்பமும் பாயா வந்திருந்தீங்களே.
3: ஆமா,
0: நல்லா இருந்துச்சா?
3: சூப்பரா இருந்துச்சு.
0: அது அவன் பிச்சை எடுத்த காசுதான்.
3: ஏண்டா ராஜா, போலீஸ்காரன் மேலயே போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றியா? பிச்சு முடுவ பிச்சு.
1: இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம்.
3: டூட்டிக்கு போங்கயா.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நேர்கள் இப்பொழுது முதல் மெட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். தமிழ் திரை இசை உலகில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி நாங்கள் அழைத்து வரும் சிறப்பு நிகழ்ச்சி இது. இதோ எங்கள் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் கிரேஸ் ராஜ்ஸ்ரீயுடன் மேட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி உங்களை நோக்கி. எங்கள் கிழக்கு பிராந்திய கலிகத்திலிருந்து உங்களை நோக்கி வருகின்றது மேட்டுக்கள் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்கள் உண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ்.

அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

0: மரமானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு.
1: வீரம் மானம் நடத்தை தெளிவு இந்நான்கும் படைக்கு பாதுகாப்பு.
2: Valor, honor, legacy and loyalty. These are the real strengths of an army.
0: குருபசியும் ஓவா பிணியும் செருப்பகையும் சேராது இயல்வது நாடு.
1: கடும் பசி தீரா நோய் பகைமையும் இல்லாததே நாடு.
2: Glory to the nation that is free from hunger, epidemics and determined enemies.
0: எனை மாட்சி தாகிய கண்ணும் வினை மாட்சி இல்லார்கண் இல்லது அரண்.
1: செயல் வீரர் இல்லையேல் உறுதியான கோட்டையும் பயனற்றது.
2: However grand a fortress may be, it is useless if it lacks able men to defend it.
0: நாடென்ப நாடா வளத்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு.
1: பிறரை நாடாது தன்வளம் உடையதே நாடு.
2: The ideal country is self-sufficient with resources and is not dependent on others for survival.
0: காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது.
1: முயலை தாக்கிய அம்பை விட யானையை தாக்க தவறிய வேலே சிறந்தது.
2: The spear that missed the elephant is more glorious than the arrow that got the hare.

நாய் பிள்ளை கண்ணியமுதே கண்ணம்மா பேசும் பொழுச்சு திறமே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: கந்துசாமியா, மாடசாமியா, குப்புசாமியா, ராமசாமியா.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க அடுத்த பாடல் இதோ.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியை. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டுக்கள் புதுசு. இன்றைய எங்கள் தெரிவுகளும் உங்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கும் என்று நம்புகின்றோம். சரி நீர்களே, தொடர்ந்து அடுத்த பாடலை கேட்போம். இதோ மெட்டுக்கள் புதுசுக்காய் ஒழிக்கும் அடுத்த பாடல் உங்களுக்காக.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

கேங்க, ஏசத்தரோ சமோ நாலி சானத்தி காசா உரே.

பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பொப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலிகளின் ஊடாக.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம், பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ். இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குல போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு துருக்கிய சமையல், அதாவது டர்க்கி மக்களோட உணவு. அது வந்து ஒரு அவங்க கத்தரிக்காயில் நிறைய டிஷ்கள் செய்வாங்க. எங்கள்ட்ட நாங்கள் கத்தரிக்காயில் புளி குழம்பு வைப்போம், பொரிச்சிட்டு குழம்பு வைப்போம், அப்படி இல்லை பால் கறி வைப்போம், எல்லாம் பொரிச்சிட்டு சாப்பிடுவோம். இது மட்டும்தான் நாங்கள் செய்வோம். அப்படியே ஒரு சம்பல் போடுவோம். அதை தாண்டி வேறு மாதிரி நாங்கள் செய்து சாப்பிட்டதில்லை. நாங்கள் வந்து டர்க்கி போன நேரம் ஒருக்கா அங்கே இந்த ஸ்டஃப்ட் எக் பிளான் வந்து அந்த ஃபுட் இதில் சர்ச் பண்ணினதில் இது வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்லி சொன்னவங்க. யூடியூப்பில் தான் பார்த்து நாங்கள் கூகுளில் தேடி பார்த்ததில் கிடச்சிது. ஸோ அதை வந்து இங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனோம். அங்கே போனால் அந்த இதுதான் சாப்பிட வேணும்னு சொல்லி அந்த சில சில டிஷ்கள் ஒரு பர்டிகுலர் டிஷ்கள் வந்து நாங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லி போடுறது. போய் பார்த்தால் அங்கே இது வந்து சூப்பராக இருந்தது. அது மாதிரி இந்த அரேபியன் மண்டி சிக்கன் மண்டி அந்த சாப்பாடு இது மாதிரி கபாப்ஸ் அதுகளெல்லாம் வந்து அங்கே சூப்பராக இருக்கும். எனக்கு நல்லா பிடிச்ச ஒரு டிஷ்ன்னு சொன்னால் இந்த எக் பிளான், இந்த ஸ்டஃப் எக் பிளான்னு சொல்கிறது. இது வந்து மீட்டெல்லாம் வச்சு செய்வாங்க. அந்த ஒரு இது சாப்பிட்டாலே ஒரு ஆளுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். அந்தளவுக்கு நல்லா இருக்கும். இது ஒரு டேஸ்டியாக, வெரி டேஸ்டி, சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அவங்க அந்த எக் பிளான்ட்டை செய்கிற அந்த ஹமஸ் மாதிரியெல்லாம் இந்த எக் பிளான்ட்டில் செய்வாங்க. அது அதோட டேஸ்ட் வந்து ஒரு வித்தியாசமாகவே இருக்கும். அவ்வளவு நல்லா இருக்கும். சாப்பிட ஐயோ முடிஞ்சுதேன்ற அளவில் இருக்கும். அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வாய்க்கில் நிற்கல. இந்த டேஸ்ட் வந்து கண்ண நேரம் நிற்குமுங்கிற நாக்கில். அப்படியான ஒரு டிஷ் தான் இது. அதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறை பற்றியும் பார்ப்போம். இது வந்து நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் செய்யலாம். நாங்கள் அங்கே சாப்பிட்டு போட்டு வந்து நாங்கள் வீட்டில் செய்தது சூப்பராக இருக்குது. நாங்கள் ஸ்லைஸ் பண்ணிட்டும் வச்சு செய்திருக்கிறேன், பிறகு முழுசாகவும் வாங்கி செய்திருக்கிறேன். அவ்வளவு நல்லா இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கட்டாயம் தேவை சப் மீட், அதாவது அரைத்த இறைச்சி. அங்கே அவங்க வந்து கூடுதலாக பீஃபில் தான் செய்வாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் லேம்ப், அதில் தான் கூடுதலாக செய்து இருக்கும். இப்போ நான் வந்து லேம்பில் சாப்பிட்டேன். நான் ஆனால் இங்கே வந்து நான் வந்து டர்க்கியில் செய்தேன். டர்க்கியில் அது வந்து பிரஸ்டில் டர்க்கி பிரஸ்ட் மீட், அதை எடுக்காமல் தையன் லைக் அந்த அதில் வந்து அந்த மீட் வந்து எடுக்கல. உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பீஃப் சாப்பிட்றாங்கன்னு சொன்னால் நீங்கள் பீஃபில் செய்யலாம். அது சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து நல்லா இருக்குமெண்டு. நான் லேம்பில் சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்தது, சூப்பராக தான் இருந்தது. என்ற அதுவும் அவங்க நிறைய லேம்ப் சாப்பிடுவாங்க, அதுவும் நல்லா இருந்தது. இப்போ அந்த சாப் மீட் வேணும். அதுக்கு தேவையான பொருட்களில் சாப் மீட் வந்து 300 to 400 grams உங்களுக்கு தேவை. அந்தளவுக்கு என்ன ஒரு போர்ஷனாக எடுக்கிறதுக்கு அந்தளவு சாப் மீட் தேவை உங்களுக்கு. அட்லீஸ்ட் 300 gram to 400 gram. பெரிய எக் பிளான்ட், எக் பிளான்ட் வந்து உங்களுக்கு தெரியும் அந்த கத்திரிக்காய், எங்கள்கிட்ட நாங்கள் சமைக்கிற கத்திரிக்காய் இல்லை, அந்த எக் பிளான்ட்டு விற்பாங்க. அது வந்து ஒரு மீடியம் சைஸ்லேயும் இருக்கும், ஒரு குண்டாகவும் இருக்கும். நான் சொல்கிறது ஒரு மீடியம் சைஸான எக் பிளான்ட்டுக்கானது தான் சொல்கிறேன். ஒரு 3 or 4 எக் பிளான்ட். பெரிய வெங்காயம் 1, கார்லிக் ஒரு 3-4 பல், ரெட் பெப்பர் 1, க்ரீன் சில்லி கொஞ்சம் பெரிய சில்லி, அது வந்து பச்சை மிளகாய் அது பெருசு, அது வந்து ஒரு 6 வேணும். மிளகுத்தூள் அரை தேக்கரண்டி, பிளெயின் சில்லி பவுடர். இது வந்து நான் இங்கே வந்து எந்த டேஸ்ட்டுக்கு செய்வேன், அதுக்கு அவங்க சில்லி பேஸ்ட் போட்டு செய்தவங்க. இங்கே வந்து நான் சில்லி பேஸ்ட் எனக்கு கிடைக்கல, நான் வந்து பிளெயின் மிளகாத்தூள் தான் போட்டேன். நான் அது நல்லா இருந்தது, அதோட கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூளும் அது கலரையும் கொடுக்கும். ஆலிவ் ஆயில் அவங்களுக்கு இது சொட்டை பண்ணுறதுக்கு தேவையான ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன். கத்தரிக்காய் அந்த எக் பிளாண்டை பொறிக்கிறதுக்கு 1 கப் எண்ணெய். டொமேட்டோ பேஸ்ட் அது வந்து 2 டேபிள் ஸ்பூன். 1 தக்காளி மல்லியில் சப் பண்ணி 10 டேபிள் ஸ்பூன். பாஸ்டா சோஸ் 1 கப், 1 கப்பில் இருந்து 1.5 கப் தேவைப்படும். உப்பு சுவைக்கு இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ செய்கிற முறையை பார்ப்போம். வெங்காயத்தையும் கார்லிக்கையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கார்லிக்கை மின்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த ரெட் பெப்பரை அதோட 2 பச்சை மிளகாயும் எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மற்ற பச்சை மிளகாயையும் 4 பச்சை மிளகாயையும் 2 வட்டி வச்சுக்கொள்ளுங்க. அது நீங்கள் குறுக்கால வெட்டினாலும் சரிதான், லென்த் வைஸில் வெட்டினாலும் சரிதான், எப்படியோ அல்லாட்டி கீறிட்டு வச்சாலும் சரிதான், அதை நடுவால் கீறி 2 பிளந்துட்டு வச்சாலும் அது எப்படியும் அது இருக்கலாம். தக்காளியையும் நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஃபைன் சாப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, இல்லாட்டி கிரேட்டரில் கிரேட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ செய்முறையை பார்ப்போம். இப்போ மீட்டை ப்ரிப்பேர் பண்ண முந்தி நாங்கள் இந்த எக் பிளாண்டை ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த எக் பிளாண்டை எடுத்து 2-3 இடத்துல மட்டும் நீங்கள் அந்த தோலை எடுக்க வேணும், எல்லா இடமும் எடுக்க தேவையில்லை, 2-3 இடத்துல மட்டும் தோலை எடுக்க வேணும்னா அது கொஞ்சம் கசப்புத்தன்மை வேறு மாதிரி கணக்க இருந்ததுண்டா, அதுக்காக அதில் 3 இடத்துல குறிப்பிட்டு நீங்கள் அதை இந்த பொட்டேட்டோ பீலரால் பீல் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் உப்பு தடவி கொஞ்சம் நேரம் வச்சுக்கொள்ளுங்க, அதாவது இந்த மீட்டை ப்ரிப்பேர் பண்ணும் வரைக்கும் அது இருக்கட்டும். ஒரு பவுலுக்குள்ளே போட்டு வச்சுக்கொள்ளுங்க, நல்லா உப்பு தடவி, நல்லா உப்பு தடவி வச்சுக்கொள்ளுங்க. அதுனால் அந்த உப்பும் போகும், உள்ளுக்குள்ளே அந்த வெட்டின தோலுக்குள்ளால் போய் நல்லா ஊறி இருக்கும், அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை ஒரு பக்கத்தில் வச்சுட்டு இப்போ பேன் ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் போடுங்க. ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அல்லது நீங்கள் உங்களுக்கு பாவிக்கிற எண்ணெய் போடுங்கோ, தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ வேண்டாம். இப்போ சட்டி சூடாகின பிறகு எண்ணெயும் சூடாகின பிறகு நீங்கள் அதுக்குள்ளே வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் சொட்டே பண்ணுங்க. சொட்டே பண்ணி கொண்டு 1/2 வேக்கு மேலே அது ஒரு கிளாசி டைப்புக்கு வரைக்கில் நீங்கள் மீட்டை போடுங்க. அதுக்குள்ளே மீட்டை போட்டுட்டு மீட் வந்து அப்படியே நல்லா குக் பண்ணுங்கோ. அந்த மீட்லேருந்து ஆயில் வந்து செப்பரேட் ஆகி வர நேரம் இந்த ஒட்டி வச்சுருக்கிற மிளகாய், ரெட் பெப்பர் அது 2 போடுங்க. போட்டுட்டு அதோட கார்லிக்கையும் போட்டு சொட்டே பண்ணுங்க நல்லா, அது மாதிரி 1/2 வேக்கு குக் ஆகட்டும். அதுக்கு பிறகு அதுக்குள்ளே இந்த டொமேட்டோவை போடுங்க, அந்த தக்காளியை போடுங்க. போட்டு அது நல்லா குக் ஆகட்டும். குக்காகி வரைக்கில் நீங்கள் டொமேட்டோ பேஸ்ட், இந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா கிளவுங்க. அப்புறம் பெப்பர் பவுடர் அதையும் போடுங்க, மிளகுத்தூளையும் போட்டு உப்பையும் போட்டு உப்பை டேஸ்ட் பாருங்க. உப்பு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி சொன்னால் போதும். அதுக்கு பிறகு மல்லி இலையையும் தூவி 1 நிமிஷம் குக் ஆக்கிட்டு வையுங்க, அடுப்பை ஆஃப் பண்ணி அது இருக்கட்டும். இப்போ நாங்கள் எக் பிளாண்டை ரெடி பண்ணுவோம். இந்த நேரம் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த எக் பிளாண்டை எடுத்து நல்ல வடிவாக 1 பேப்பர் டவலால் துடைச்சிட்டு அதை நீங்கள் 2 வெட்டுங்க. இல்லாட்டி நீங்கள் ஊற வைக்கலையும் 2 வெட்டிட்டும் நீங்கள் செய்யலாம். 2 வெட்டிட்டு அதுக்குள்ளே ஃபுல்லாக கிளிக்காதபடி நீங்கள் கீறி விடுங்க, சும்மா ஒரு டயக்னல் மாதிரி கீறி, ஒரு டைமண்ட் மாதிரி கீறி கீறி விடுங்க. ஒரு சைடால் கீறிட்டு பிறகு திரும்ப அடுத்த கோணருக்கு இங்கு கீறி விட்டிங்கன்னு சொன்னால் ஒரு டைமண்ட் ஷேப்பில் நடுவுக்கில் இருக்கும். அதை நீங்கள் எண்ணெய் நல்லா ஊற்றி அதுக்குள்ளே பொரியுங்க. ஒரு கணக்க பொரிய தேவையில்லை, அது ஒரு அரை வாசக்கும் கொஞ்சம் கூட பொரிஞ்சால் காணும். அதை மெதுவாக வடிவாக எடுத்து நீங்கள் பிளேட்டில் வச்சுட்டு இந்த கரண்டியால் இந்த ஃபோக்கால் நீங்கள் கீறி கொஞ்சம் விட்டிங்கன்னு சொன்னால் உள்ளுக்குள்ள அந்த மேல் தசை அமர்ந்து உள்ளுக்குள்ள ஒரு போல் மாதிரி வரும். அதுக்குள்ள இந்த மீட்டை நீங்கள் அந்த குக் பண்ண மீட்டை அப்படியே அள்ளி ஃபில் பண்ணுங்க. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பச்சை மிளகாயும் ஒரு தக்காளி பீஸ், அது ஆப்ஷனல், உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வைக்கலாம். அது பார்க்க வடிவாக இருக்கும், அந்த அதை எடுத்து சாப்பிடுகளையும் சூப்பராக தான் இருந்தது. அதையும் வையுங்க. வச்சுட்டு ஒரு பேக்கிங் ட்ரேயில் வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு கப் பாஸ்டா சோஸை அதுக்குள்ளே மேலே விடுங்க. மேலே விட்டுட்டு நீங்கள் அவனை 390 degrees, அதாவது ஃபாரன்ஹைட்டில் விட்டு நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அவனை அதுக்குள்ளே இதை வச்சு ஒரு 30 minutes குக் பண்ணுங்க. குக் பண்ணிவிட்டு எடுத்து நீங்கள் அதை ஒரு 5 minutes ரெஸ்டில் விட்டுட்டு நீங்கள் பிளேட்டில் வச்சு நீங்கள் ஃபோக்கர் நைஃபால் வெட்டி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அதில் சுவையே அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது சொல்லக்கில் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் செய்து பார்க்கல சரியான ஈஸியாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெரி வெரி டேஸ்டியான ஒரு எக் பிளான்ட், அதாவது கத்தரிக்காயில் ஒரு டிஷ். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுகள் அல்லது ஃபேமிலிஸ் யாராவது வராங்கன்னு சொன்னால் உங்களோட திறமையை காட்டுறதுக்கு இதை செய்துட்டு வச்சு பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான டிஷ் உங்களோட கையால் செய்து கொடுத்து அவங்க அந்த டேஸ்ட்டை உங்களுக்கு நெடுக சொல்கிற அளவுக்கு இருக்கும். என்ன என்னட்ட சாப்பிட்டாக்கள் திரும்ப சொல்லுவாங்க. இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானொலிக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம் பெற்றுக்கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாளின் தயாரிப்பில் ஸ்டஃப்ட் எக் பிளான்ட் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயார்க் ரோச்சஸ்டரிலிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்சஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காட்சிகளின் ஊடாக.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு நிகழ்ச்சி பாவையர் உலகம். இது பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நாளை மீண்டும் பாவையர் உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாவையர் உலகம் பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கின்றது உங்களுக்காக.

0: சார் இவங்க பாடுறது?
1: என்ன சார் நீங்க, இவங்களை தெரியாத? இது வரைக்கும் இவங்க கச்சேரி கேட்டதில்லையா நீங்க? சார் இவங்க தான் ஃபேமஸ் பாடகி, சியாமலா கௌரி.

இதோ உங்களுக்காக அமெரிக்க தமிழ் உலகம் மற்றும் அமெரிக்க தமிழ் வானொலியினூடாக சீன தலைவர் மற்றும் ரஷ்ய தலைவர் சைனாவின் பீஜிங்கில் சந்தித்துக் கொண்டார்கள். அமெரிக்காவின் வெளிநாட்டுக் கொள்கை பொறுப்பேற்றது என்றும் விமர்சித்திருக்கின்றார்கள். தாய்வான் மற்றும் உக்ரைன் இவற்றுடன் மத்திய கிழக்கு பிரச்சினைகள் குறித்தும் இரு நாடுகளும் ஒன்றுபட்ட நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றன. இது இவ்வாறு இருக்க அமெரிக்கா தாய்வானுக்கு புதிய ஆயுத ஒப்பந்தத்தை பரிசீலிப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் சீனா கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்க பாதுகாப்பு அதிகாரியின் பீஜிங் பயணம் இதன் காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தலைமையிலான கூட்டணி அரசு சிதைவடைந்துள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கான வாய்ப்பெடுப்பு நடைபெற்றதால் புதிய தேர்தல் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. காசா போர் மற்றும் இராணுவ சேவை தொடர்பான உட்கட்சி பிரச்சனைகள் முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன. ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக புதிய பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றன. மனித உரிமை மீறல்கள் மற்றும் பொதுமக்கள் இடப்பெயர்வு தொடர்பான கவலைகளும் உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டு வருகின்றது. அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. ஹர்முஸ் கடல் சந்தி பகுதியில் ஏற்பட்ட பதற்றம் காரணமாக உலக எண்ணெய் விலைகள் ஏற்ற இறக்கங்களை சந்தித்த வண்ணம் இருக்கின்றது. மத்திய கிழக்கில் அமைதி முயற்சிகள் தொடர்ந்தாலும் நிலைமை இன்னும் பதற்றமாகவே இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை காலநிலை மாற்றம் தொடர்பாக வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. உலக நாடுகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் கார்பன் வெளியீட்டை குறைக்கும் நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றது. காங்கோ மற்றும் உகாண்டாவில் எபோலோ வைரஸ் பரவல் குறித்து உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்திருக்கின்றது. பல நாடுகள் பயண கட்டுப்பாடுகளை அறிவித்திருக்கின்றன. சுகாதார அவசர நிலை கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஜெனிக் ஸ்கீனர் பிரெஞ்சு ஓபனில் வரலாற்று சாதனையை நோக்கி முன்னேறிய வண்ணம் இருக்கின்றார். அதே நேரம் 2026 உலக கோப்பைக்கான இங்கிலாந்து தேசிய அணியில் அணி தேர்வில் பல அதிரடி முடிவுகள் ரசிகர்களிடையே விவாதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேர்கள் இதுவரை அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய தகவல்களின் தொகுப்பு உலக தகவல்களாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

நேற்று வணக்கம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு இது உங்களுக்காக. அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக ஈரான் அமெரிக்க அமைதி ஒப்பந்த பேச்சுவார்த்தை. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே 60 நாள் போர் நிறுத்த ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்க துணை அதிபர் JD Vance ஒப்பந்தம் நெருங்கி வருவதாக தெரிவித்தாலும் ஈரான் தரப்பு இன்னும் இறுதி உடன்பாடு எட்டப்படவில்லை என்று கூறியிருக்கின்றது. ஹர்முஸ் கடல் சந்தி மீண்டும் திறக்கப்படுமா என்பது உலகளாவிய ரீதியில் கவனிக்க. இஸ்ரேல் அரசு காசா பகுதியில் பெரும் பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே சமயம் லெபனானிலும் தாக்குதல்கள் தொடர்கின்றன. மனிதாபிமான நெருக்கடி மேலும் மோசமடையும் என ஐக்கிய நாடுகள் சபை எச்சரித்திருக்கின்றது. ரஷ்யா மற்றும் உக்ரைன் மத்தியிலான போர் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. உக்ரைன் எல்லையை ஒட்டியுள்ள ருமேனியாவையும் பாதித்திருக்கின்றது. ருமேனியாவின் குடியிருப்பு கட்டிடத்தில் ட்ரோன் விழுந்ததால் பொதுமக்கள் காயமடைந்திருக்கின்றனர். இதற்கு நேட்டோ கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. இது இவ்வாறு இருக்க இலங்கை பௌத்த துறவி பல்லேகம ஹேபரட்ன அவர்கள் சிறுமியொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டின் பேரில் மே 9 கைது செய்யப்பட்டு மே 22 அனுராதபுர நீதிமன்றத்தினால் அவரை ஜாமீனில் விடுவித்திருக்கின்றது. இந்த முடிவு இலங்கையின் பரவலான விவாதத்தையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. காலநிலை மாற்றம் குறித்து ஐக்கிய நாடுகள் சபை எச்சரிக்கை. அடுத்த 5 ஆண்டுகளில் உலக வெப்பநிலை புதிய சாதனைகளை எட்டும் வாய்ப்பு இருப்பதாக ஐக்கிய நாடுகள் மற்றும் பிரித்தானிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. 2030 முன்பே உலக வெப்பநிலை 1.5°C இலக்கத்தை தாண்டக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவின் பல நாடுகளில் கடுமையான வெப்ப அலை பதிவாகியிருக்கிறது. இது தவிர பொலிவியாவில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. சமூக ஊடகங்களில் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் புதிய எச்சரிக்கை விடுத்திருக்கின்றன. உலகின் பல பகுதிகளிலும் காலநிலை மாற்றத்தினால் கடும் வெப்பம் மற்றும் இயற்கை அனர்த்தங்கள் அதிகரித்து வருகின்றன. ஜெஃப் பியோஸின் விண்வெளி நிறுவனமான ப்ளூ ஒரிஜின் நிறுவனத்தின் ராக்கெட் ஒன்று சோதனையின் போது வெடித்து சிதறியிருக்கின்றது. இந்த சம்பவம் அமெரிக்காவில் எதிர்கால சந்திரன் மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். உலக பொருளாதார கவலைகள். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக உலக எரிசக்தி விநியோகம் பாதிக்கப்படலாம் என்று IMF மற்றும் வேர்ல்டு பேங்க் மற்றும் இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி எச்சரித்திருக்கின்றன. எரிபொருள் மற்றும் உர விலைகள் அதிகரிப்பது வளர்ந்து வரும் நாடுகளை அதிகம் பாதிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 2026 UEFA சாம்பியன் லீக் இறுதிப் போட்டியில் பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் அணி ஆர்சனல் அணியை பெனால்டி ஷூட் அடிப்படையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றது. சரி இணையர்களே, இது இந்த வாரத்துக்குரிய முக்கிய உலக செய்திகளின் தொகுப்பு. மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ், வணக்கங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் இப்பொழுது முதல் டீ கடை சிறப்பு நிகழ்ச்சியை கேட்கலாம். மெட்ரோபோல் அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. திங்கள் முதல் வெள்ளி வரை வார நாட்களில் பசிபிக் நேரம் பகல் 1 மணி முதல் 3 மணி வரை உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு வர காத்திருக்கின்றது டீ கடை. இதோ உங்கள் எங்கள் அன்பின் VMS ராம்குமாரின் கைவண்ணத்தில் டீ கடை உங்களுக்காக.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: காதலியால் கைவிடப்பட்டவர்கள், நண்பர்கள் மீது நம்பிக்கை இழந்தவர்கள், இது போன்ற லௌகீக விஷயங்களால் பாதிக்கப்பட்டு சன்னியாசியாகி ஆன்மீகத்தின் ஆழத்தை அறிய என்னை நாடி வந்திருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் இந்த உளுந்தூர் பேட்டை உலகானந்தாவின் உளமார்ந்த ஆசீர்வாதங்கள். இதோ நான் கையில் வைத்திருக்கிறேனே, இது என்ன?
1: ராயபுரமா?
2: ஆமா.
0: இதை பார்த்தவுடன் உங்களுக்கு என்ன தோன்றுகிறது?
3: கவுடுமணி செந்திலே
1: சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க.
0: இந்த லௌகீக வாழ்க்கையில் இருந்து நட்பு, காதல்,
2: கரெக்டா சொல்றாரு,
0: சமுதாயம், இந்த நான்கையும் ஒரு மனிதன் துறக்கும் போதுதான் அவனுக்கு ஆன்மீகம் என்னும் இந்த பழம் கிடைக்கும்.
3: என்ன
0: சலசலப்பு? எல்லோரும் உங்கள் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்துக்கு செல்லுங்கள். அப்படியே மெய்மறந்து

0: என்ன வயலு, ஒரு எட்டு நாள் பீடி குடுத்தா தம்பி.
1: என்ன பீடி?
0: பூமார்க்கு பீடி குடு. இந்த ஆருக்கு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர். மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது. என்ன பொழப்பு, மனுஷன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருப்பான்.
1: நாளை கழிச்சு?
0: நாளை கழிச்சு ஊருக்கு போடாம இருக்கேன், அங்க என் தங்கச்சிக்கு சடங்கு. பகுத்த கலக்குது குடு, கெட்ட நேரம் இருந்தா ஒட்டத்துல உட்கார்ந்தாலும். நாங்களா வர்றோம்?
2: என்ன பாத்துக்கிட்டே இருக்க?
0: எது
2: என்னடா சவுண்ட குடுக்குற? சில்லற காசு எவ்வளவு வச்சிருக்க?
0: சில்லற காசு போப்பா, நானே பீடி வாங்க காசு இல்லாம எட்டு நாள் கலா நடந்திருக்கேன். சில்லற காசு வேணுமா? சில்லற காசு
2: காசு இல்லாம என்னத்துக்கு வேற தோல்ல தூண்டு.
0: திரும்பி
2: பாக்கலாம், ஓடு.

0: ஊசியில தீயை குடிச்சிட்டு கொள்ளைய போறான்னா ஒருத்தனையும் காணா.
1: கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மந்தைக்கு போகணும். எவனாவது கிடைச்சானா ஓசியில டீ சாப்பிட்டு போனா தான் எவனையும் காணுமே.
2: சரி, இன்னைக்கு நம்ம காசுலாம் டீயை குடிக்கிற போல இருக்கு.
3: மாட்டீங்க கோவிந்தா.
2: கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா.
1: ஆமா கோவிந்தா.
2: என்னப்பா அவ்வளவு சூடா போட்டிருக்க?
0: முன்னாடி குடிச்சிட்டோம்னா நம்மள காசு கொடுக்கணும்.
1: சீக்கிரமா குடிச்சா நாம தான் காசு கொடுக்கணும்.
2: கோவிந்தா, டீ ரொம்ப சூடா இருக்கா?
1: ஆமா கோவிந்தா.
2: கெட்ட பையன், சூடாவே போட்டு பழகிட்டான்.
4: காலையில வாங்கிட்டிய, ராத்திரி வரைக்கும் ஆத்தி ஆத்தி இன்னும் சூடா இருக்கு சொல்றீங்களா? இது நியாயமாயா? இந்த எடுபட்டு போய் மூஞ்ச பாத்துட்டு இந்த ஊருக்காரைய ஒருத்த கூட டீ குடிக்கவில்லையா? பாருடா பாரு பாருடா, காஞ்சி கறியாயிருச்சு. ஏண்டா பட்டைய ராமத்தை போட்டு ஆறு ஆட்டே போட வந்தீங்க? உங்களை விட மாட்டேன்டா. இங்க வாங்க, இந்த வேலை போ.

0: சிச்சமனே.
1: என்ன போஸ்ட்மேன், எப்படி இருக்கே? நல்லா இருக்கலா?
0: சௌக்கியமா இருக்கேன். இந்த உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கு.
2: என்னது, கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்கா?
0: ஆமா.
2: எனக்கா?
0: உனக்கு தான்.
2: ஐயோ ஐயோ, நான் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் சொல்லுவேன்? ராமா ஐயா, அப்படி ஈஸ்வரா.

0: ஏய் வேணு சாஸ்திரி, மிஸ்டர் வேணு சாஸ்திரி, ஏய் வேணு.
1: யாரு? அறநிலையத்துறை ஆபீசரா? தெரியல.
0: பண்டாரமா பார்த்த என்ன கோட்டு சுட்டோட பார்த்தவன அடையாளம் தெரியல.
1: உனக்கு தெரியுதா யாருன்னு?
2: ஏய் பிச்சுமணி,
0: மிஸ்டர் பிச்சுமணி. யூ ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுத்து மரியாதை.
1: அத இங்கிலீஷ் சொல்லிட்டாரு. சரி சரி சரி, பயப்படாத நீ.
0: என்னுடைய ராஜினாமா கடிதம்.
3: ராஜினாமாவா? இருக்கிற வேலையை விட்டுட்டு சாப்பாட்டுக்கு என்னடா
0: பண்ணுவ? பெரிய வேலை, அப்படியே பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டியே. ஆற்றால் ஒரு சுண்டலுக்கும் பொங்கலுக்கு தானே வேலை வாங்கினீங்க.
1: சரி சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கவர்?
0: திஸ் இஸ் மை அப்பாயின்மெண்ட் ஆர்டர், கவர்மெண்ட் ஜாப்.
1: சரி,
3: இது நல்ல விஷயம் தானே?
0: நோ, நேக்கு மட்டும் தான் நல்ல விஷயம், நோக்கு கிடையாது.
3: என்ன இது, கொஞ்சம் ஓவரா தோணல?
0: எது எது
3: பிச்சு, வாயை தரடா.
0: என்னது?
3: சக்கரை.
0: இந்த சக்கரை குடுக்கறது, அல்வா குடுக்கறதுலாம் ஒன்னி திருநாவுக்கரசு வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுக்க கூடாது.
3: நல்ல வேலை கண்டிப்பா.
0: ஏய் வாடிங்க. என்னடி லுக்கு விடுற? என்ன லுக்கு விடுற? கோயில்ல மணி அடிக்கிறப்ப பயிரஞ்சன் சொல்லி கிண்டல் பண்றது, இப்ப நல்ல மாப்பிள்ள மிஸ் ஆயிட்டானேன்னு வவுறு எரியுதா உங்களுக்கு? எரியட்டும், ஆனா அணைக்க நான் வரமாட்டேன். ஒரிஜினல் பயிரஞ்சனுக்கு போன் பண்ணுங்க, அது வந்து அணைக்கும். போ யாய் வேணு, கச்சு.
3: அது விடுங்கண்ணா, ஊக்கி போட்டு போற. அது பொறுக்கிண்டு
0: ஒன்னு சொல்றேன், யாராவது என்னை காண்டாக்ட் பண்றாருந்தா www.pichu.com க்கு மெயில் அனுப்புங்க. எனக்கு இப்ப ரயிலுக்கு நேரம் ஆகி போச்சு. எல்லா வட்டியா எல்லா எடு எடு எடு அக்கிரகாரத்தை வாங்க பண்ணு.

0: அண்ணே
1: என்னடா
0: அங்க பாருங்கண்ணே
1: உட்காந்துருக்கா என்னப்பா
0: எப்படி உட்காரலாம் இந்த ஊர்ல உங்க மரியாதை என்ன பவர் என்ன உங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் வெள்ளஞ்சலியுமே உட்காந்துருக்கத பார்த்தா என் மனசுக்குள்ள ரொம்ப நெருடுதுண்ணா
1: என்னதே
0: நெருடுது
1: சரி இப்ப என்னடா பண்ண சொல்ற
0: ஒரு அஞ்சு நிமிஷம் இவனுக்கு சைக்கிச்சாமா நீங்க உட்காரணும்
1: அறிவிட்டவனே நம்மளுக்கு இவ்வளவு வேலை இருக்கு இதான் வேலையாடா
0: வேலை கிடக்குது வேலை நம்ம கவுறுது என்ன வருது
1: இப்ப நான் உட்காரணும் உட்கார்ந்தா உனக்கு சந்தோஷம்
0: ஆமா
1: விடு வா அநியாயத்துக்கு விசுவாசமா இருக்கடா அண்ணன் மேல எப்படா
0: கரெக்ட் இந்த தில்லாலங்கடி வேலை எங்களுக்கும் தெரியும் எங்க அண்ணன் லேசா நீ படின
1: படிக்க தெரியாதரா
0: பரமாவது பாருங்க
1: சரி
2: ஒரு டீ போடு
0: அண்ணனுக்கு ஒரு ஆர்டர்ஸ் போடு
1: அக்கா பின்றடா
0: நம்மளுக்கு கால் என்ன
1: எவன் சொன்னா
0: கால் மேல கால் தூக்கி போடுங்கண்ணே அப்படித்தான்
2: டேய் டீ கேன்சல்

சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய், நீ எந்த ஜில்லாவில் இருந்தாலும் சரி, ஓ உசுறு என் கையில் தான். டேய், என் கையில் தான். அம்மா அம்மா அம்மா அம்மா அம்மாப்பா, சரிங்கடா, சரிங்க.

0: கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள, நீங்க கேட்ட வேட்டியாபுரம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க.
1: கை எடுங்க.
0: ஏ சைக்கிள் போறீங்களா?
1: உள்ள வாங்க.
0: எங்க
1: இந்த அரண்மனையோட ஹிஸ்டரி உனக்கு தெரியுமா?
0: என்ன வரலாறு தானே? இந்த அரண்மனையில இருந்தவனுங்கெல்லாம் 50 வருஷத்துக்கு முன்னால ஓடிட்டானுங்களாம். இப்ப யாரோ ஒரு இழிச்ச விலைக்கு வாங்கி இதை பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கானா? எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனா உள்ள இருக்கிறத மறைக்க முடியுமா? போயிடலாம் மாப்பிள்ள.
1: சரி வா போலாம்.
0: உள்ள வெளியே மாப்பிள்ள செத்து
1: கிடக்குமா?
0: எருமையா?
1: அப்படி உள்ள என்னதான் இருக்கு முருகேஷா?
0: ஏதோ பேய் இருக்கின்றானுங்க,
1: பைத்தியக்காரங்க,
0: பிசாசு இருக்கின்றானுங்க,
1: பயந்தா குழி.
0: அது போக 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்கின்றானுங்க. இதனாலயே நம்ம கோபால் இருக்கல, கோபால் அவன் 4 மணிக்கு மேல வேலை செய்யறது இல்லையா? ஏதோ ஒரு நாள் 4 மணிக்கு மேல துணிச்சலா செஞ்சு பாப்போமே அப்படின்னு செஞ்சானா. அன்னைக்கு பார்த்து எல்லா சாமான் திடீர் திடீர் உடைதான் சாய்தான். அப்பொழுது கோபால் 4:30க்கெல்லாம் எஸ்கேப் ஆயிடுவானா? ஏன் மாப்பிள, இவ்வளவு பயம் உள்ளவன் ஏன் தனியா வேலைக்கு? மாப்பிள்ளைய காணா, மாப்பிள, மாப்பிள, மாப்பு பச்சு இதை தனியா விட்டு போயிட்டாரு. நான் எப்படி வெளியே போவேன்? இங்க இருந்து ஒரு குளம் விட்டு வெளியே போடுவேன். நான் என்ன செய்வேன்? அது கோபால் என்னை கூட்டிட்டு போலா? இக்கட இருக்க கோபால், கோபால், ஆமா.

0: சீக்கிரமா வந்துடா.
1: சரிக்கா.
2: என்ன மாப்பிள்ள, மாமனை கண்டுக்காம போற, எங்க வர?
1: டீ வாங்க.
2: நாங்க என்ன சாரையா கடையா போட்டிருக்கோம், நாங்களும் டீ கடை தானடா போட்டிருக்கோம்.
1: எங்க அக்கா நல்ல கடையை பார்த்து வாங்கிட்டு வர சொல்லிச்சு.
3: என்னது நல்ல கடையா? டேய், எங்களை விட நல்ல கடை இந்தியா, இங்கிலாந்து, ஈராக்கு போனாலும் கிடைக்காதுரா. வந்து வாங்கிட்டு போட என் ரப்பர். மச்சானுக்கு ரெண்டு கப்பு பார்சல்.
2: அப்புறமா உங்க அக்கா வந்து வாங்கிக்க சொல்லு. பங்கு பங்கு.
3: எஸ்
2: அங்க பாரு பங்கு.
3: அட பாவிகளா, நான் போட்ட டீ நாய்க்கா.
0: என்னடா பண்ற, நாய்க்கட ஊத்துற.
3: அடி அடி, நல்ல அடி.
0: நாய் செத்து போச்சு, நான் யாரா பொறுப்பேன்?
3: அதானே.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரர் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும்
0: மீசை.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

mangotree.online இலங்கை மற்றும் இந்திய நாட்டின் பிரத்யேக உணவு வகைகளை உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வந்து விநியோகிக்கிறார்கள் mangotree.online. நீங்கள் ஆர்டர் செய்யும் உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்கள் மிகுந்த தரத்தோடு மிக குறைந்த விலையில் உங்கள் இல்லத்திற்கே எடுத்து வரப்படுகிறது. mangotree.online-இல் நீங்கள் வாங்கும் பொருட்களின் மதிப்பில் ஒரு பகுதி இலங்கை, இந்தியா மற்றும் அமெரிக்காவில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் இம்மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் நோக்கத்திற்காக செலவிடப்படுவது இங்கே குறிப்பிடத்தக்கது. மேலும் விவரங்களுக்கு www.mangotree.online என்ற இணையதளத்தையோ முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராமில் mangotree.online-ஐயோ நாடவும். இலங்கை மற்றும் இந்தியாவின் பிரத்யேக உணவு வகைகள், சிற்றுண்டி வகைகள் மற்றும் மளிகை பொருட்களை இல்லத்தில் இருந்தபடியே mangotree.online-இல் ஆர்டர் செய்து பெற்றுக்கொள்ளுங்கள்.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களே, வணக்கம். வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை என்றும் பசிபிக் நேரப்படி காலை 8 மணிக்கு வழங்கி வரும் திருக்குறள் சிந்தனைகள் என்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இப்போது திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்றார்.

நான் உங்கள் நண்பன் பிரபாகரன் பேசுகிறேன். அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். திருக்குறள் சிந்தனைகள் என்ற இந்த தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்று திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தலைமை பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு இருக்க வேண்டிய நற்பண்புகளை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சொற்பொழிவு https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருக்குறளில் தலைமை பண்புகள். வியக்கத்தக்க சாதனைகள் புரிந்த பலரை பற்றிய செய்திகளை வரலாற்றில் காண்கிறோம். உதாரணமாக, தமிழகம் முழுவதையும் ஆண்ட கரிகால் பெருவளத்தான், அலெக்சாண்டர் த கிரேட், சைரஸ் த கிரேட் ஆஃப் பெர்ஷியா, செங்கிஸ்கான் ஆஃப் மங்கோலியா, அசோக சக்கரவர்த்தி, நெப்போலியன் போனபார்ட் போன்றவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள். வெள்ளையர்களிடமிருந்து இந்தியர்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த காந்தி அடிகள், தென்னாப்பிரிக்காவில் வழக்கிலிருந்த நிறவெறி இனவெறி ஆகியவற்றை எதிர்த்து போராடி அங்குள்ள மக்களுக்கு விடுதலை பெற்றுத்தந்த நெல்சன் மாண்டேலா, அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களின் சம உரிமைகளுக்காக போராடிய மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்களும் வரலாறு காணாத சாதனைகளை படைத்தவர்களின் பட்டியலில் இடம்பெறத்தக்கவர்கள்தான். மிகப்பெரிய நிறுவனங்களை நிறுவி பாராட்டத்தக்க தொழில்நுட்ப கருவிகளை தயாரித்து விற்பனை செய்து மிகுந்த லாபமடைந்து வரலாற்றில் தடம் பதித்தவர்கள் பலர். அவர்களுள் ஆப்பிள் நிறுவனத்தை தொடங்கி பல அரிய தொழில்நுட்ப கருவிகளை கண்டுபிடித்து விற்பனை செய்த ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவராகிய பில் கேட்ஸ், அமேசான் நிறுவனத்தை தொடங்கி வணிகத்துறையில் மிகப்பெரிய மாற்றங்களையும் சாதனைகளையும் படைத்து வெற்றி பெற்ற ஜெஃப் பேசோஸ் ஆகியோரும் குறிப்பிடத்தக்கவர்கள்தான். இவர்கள் தங்கள் சாதனைகளுக்காக சரித்திரத்தில் இடம்பெற்றாலும் இவர்களுடைய சாதனைகளுக்கு உறுதுணையாக இருந்து உழைத்தவர்கள் பலர். படைவீரர்கள் இல்லாமல் கரிகால் பெருவளத்தானும் மற்ற மன்னர்களும் வெற்றிகளை பெற்றிருக்க முடியாது. அயராது உழைத்து சிறைக்கு செல்வதையும் பொருட்படுத்தாமல் தங்கள் வாழ்க்கையையே தியாகம் செய்த தொண்டர்கள் இல்லாமல் காந்தியடிகள், நெல்சன் மாண்டேலா, மார்ட்டின் லூதர் கிங் போன்றவர்கள் தங்கள் போராட்டங்களில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. தங்கள் தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் பல்வேறு பணிகளை செவனே செய்யும் ஊழியர்கள் இல்லாமல் ஸ்டீவ் ஜாப்ஸ், பில் கேட்ஸ், ஜெஃப் பேசோஸ் போன்றவர்கள் தங்கள் தொழில்துறைகளில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இத்தனை பேர் பாடுபட்டு உழைத்தாலும் வரலாற்றில் இடம்பெறுபவர்கள் வெற்றி பெற்ற மன்னர்களும் தொழில்துறை தலைவர்களும் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் மட்டுமே தான். தலைவர் என்பவர் யார்? பீட்டர் ட்ரக்கர் என்ற அறிஞர், சரியான செயல்களை செய்பவர் தலைவர், செயல்களை சரியாக செய்பவர் மேலாளர் என்று ஒரு தலைவருக்கும் மேலாளருக்கும் உள்ள குணங்களை வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த செயல்கள் நாட்டிற்கு தேவையானவை, நன்மை பயப்பவை, தனக்கு வெற்றியை தருபவை என்று சிந்தித்து முடிவெடுப்பது ஒரு மன்னனின் கடமை. எந்த செயல்கள் நாட்டு மக்களுக்கு அல்லது தன் இனத்திற்கு தேவை என்று போராட்டங்களை தொடங்குவதற்கு முன் முடிவெடுப்பது மக்களுக்காக உழைக்கும் தலைவர்களுக்கு தேவை. எந்த தொழிலை தொடங்கினால் வெற்றி பெற முடியும் என்று முடிவு செய்ய வேண்டியது ஒரு நிறுவனத்தின் தலைவரின் பொறுப்பு. இவ்வாறு முடிவெடுக்கும் பொழுது தலைவர்களின் எண்ணம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அவர்களின் வெற்றி உயர்ந்ததாக இருக்கும் என்பது வள்ளுவரின் கருத்து. உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்தினால்தான் வெற்றி அடைய முடியும். அந்த உயர்ந்த எண்ணத்தை செயல்படுத்துவதற்கு பலருடைய உதவிகள் தேவை. ஒரு தலைவன் என்பவன் தன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு மற்றவர்களை ஒருங்கிணைத்து அவனுடைய லட்சியத்தை மற்றவர்களும் தங்கள் லட்சியமாக கொள்ளுமாறு அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய உதவியால் தன் லட்சியத்தை அடையும் ஆற்றல் உடையவனாக இருக்க வேண்டும். பலரையும் ஒருங்கிணைத்து ஊக்குவித்து அவருடைய உதவியாலும் ஒத்துழைப்பாலும் தன் லட்சியத்தை ஒரு தலைவன் அடைய வேண்டுமானால் அவனிடம் பல சிறந்த பண்புகள் இருக்க வேண்டும். அந்த பண்புகள் என்னவென்று பார்ப்போம். திருக்குறளில் அரசியல் என்ற பிரிவில் ஒரு மன்னன் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் அவனுக்கு தேவையான தலைமை பண்புகளை பற்றியும் வள்ளுவர் விரிவாக கூறுகிறார். குற்றங்கடிதல், தெரிந்து செயல்வகை, வலி அறிதல், காலம் அறிதல், இடனறிதல், தெரிந்து தெளிதல், தெரிந்து வினையாடல், செங்கோன்மை, கொடுங்கோன்மை, விருவந்த செய்யாமை, ஒற்றாடல் என்ற 11 அதிகாரங்களில்
ஒரு மன்னன் எப்படி ஆட்சி புரிய வேண்டும் என்பதை பற்றியும், இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, பெரியாரை துணைக்கோடல், சிற்றினஞ்சேராமை, சுற்றந்தழால், பொச்சாவாமை, கண்ணோட்டம், ஊக்கமுடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, இடுக்கன் அழியாமை ஆகிய 14 அதிகாரங்களில் மன்னனிடம் இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் திருக்குறளில் கூறப்பட்டிருக்கிறது. மற்ற அதிகாரங்களை விட இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் பல பண்புகள் சிறப்பாக கூறப்பட்டுள்ளன. மன்னனின் பண்புகளை பற்றி வள்ளுவர் இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் கூறும் கருத்துக்களையும் மற்ற அதிகாரங்களில் கூறப்பட்டிருக்கும் கருத்துக்களையும் இப்பொழுது ஆய்வு செய்வோம். முதலாவதாக அஞ்சாமை. அச்சம் என்பது மனிதர்களுக்கு இயல்பாக இருக்கும் பண்பு. சிலவற்றுக்கு அஞ்ச வேண்டும், சிலவற்றுக்கு அஞ்ச தேவையில்லை. அஞ்சத்தகும் செயலுக்கு

செல்வன் பகைவரின் படையைக் கண்டு அஞ்சக்கூடாது. ஒரு தொழிலில் இருப்பவன் தன் தொழிலில் தன்னோடு மற்றவர்கள் போட்டியிட்டால் போட்டியைக் கண்டு அஞ்சாமல் தான் தன் தொழிலில் முன்னேறுவதற்கான செயல்களை விடாமுயற்சியோடு செய்ய வேண்டும். இதுபோன்ற சூழ்நிலைகளில் அச்சம் இருக்கலாம். ஆனால் அந்த அச்சத்தால் மனம் தளராமல் அந்த அச்சத்தை கடந்து செயல்பட வேண்டும். அச்சத்தை கடந்து செயல்படுவதற்கு வீரம் வேண்டும். எப்பொழுது எதற்கு அஞ்ச வேண்டும், எப்பொழுது எதற்கு அஞ்சக்கூடாது என்பதை அறிந்து விவேகத்தோடு செயல்பட வேண்டும். இவ்வாறு விவேகத்தோடு கூடிய வீரத்தைத்தான் வள்ளுவர் அஞ்சாமை என்று கூறுகிறார். அடுத்து அறமும் மரமும். மரம் என்றால் வீரம். வாழ்க்கையின் அனைத்து துறைகளிலும் ஒருவன் அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் திருக்குறளில் நாம் காணும் கருத்து. மன்னனாக இருப்பவன் அறநெறிகளை பின்பற்றி தனக்கும் தன் குடிமக்களுக்கும் நிகழக்கூடிய தீமைகளை தவிர்த்து வாழ வேண்டும் என்ற கருத்து குறளில் காணப்படுகிறது. அறநெறிகளிலிருந்து தவறாமல் தன் குடிமக்களுக்கு மற்றவர்களால் எவ்வித தீங்கும் நேராமல் தடுத்து வீரத்திலிருந்து வழுவாமல் இருப்பவனே பெருமைக்குரிய அரசன் என்று அறநிழுக்காது அல்லவை நீக்கி மரநிழுக்கா மானமுடையது அரசு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். வள்ளுவர் போரை ஆதரிக்கவில்லை. ஆனால் பகைவர் போரிட்டால் தற்காப்புக்காக போரிடுவதை அவர் ஆதரிக்கிறார். அதனால்தான் படைமாட்சி, படைச்சருக்கு ஆகிய அதிகாரங்கள் குறளில் இடம்பெற்றிருக்கின்றன. வள்ளுவர் உலக இயல்பை நன்கு அறிந்தவர். போர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே மன்னனாக இருப்பவன் தானாக போரை தொடங்காவிட்டாலும் பகைவர் போரிட்டால் அவர்களை எதிர்த்து போரிட வேண்டும். அவ்வாறு போரிடுவதற்கு அறம் மட்டும் போதாது, வீரமும் தேவை. மன்னனுக்கு மட்டுமல்லாமல் தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் அறமும் மரமும் தேவை. அவர்களும் அறநெறியில் நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தங்கள் நிறுவனத்தை வழிநடத்த வேண்டும். அவர்கள் தங்கள் தொழிலில் பல இடையூறுகளையும் இன்னல்களையும் சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம். அந்த சூழ்நிலைகளில் அவர்கள் மனம் தளராமல் துணிவோடு பணியாற்ற வீரம் வேண்டும். ஆகவே அறமும் மரமும் அன்றும் தேவை, இன்றும் தேவை, என்றும் தேவை. அடுத்து ஊக்கமுடைமை. ஊக்கமுடைமை என்பது தளராத மனக்கிளர்ச்சியுடனும் விடாமுயற்சியுடனும் பணியாற்றுவதை குறிக்கிறது. ஊக்கமுடைமையை பற்றி கூறும் பொழுது உடையர் எனப்படுவது ஊக்கம் அகுதிலார் உடையது உடையரோ மற்று என்று வள்ளுவர் கூறுகிறார். அதாவது ஒருவர் உடைமைகள் பல உடையவராக இருந்தாலும் உடையவர் என சிறப்பித்து கூற தகுதி உடையது ஊக்கம் உடைமையாகும். அவ்வூக்கம் உடைமையை பெறாதவர்கள் பிற உடைமைகள் பலவற்றை பெற்றிருந்தாலும் அவர்கள் உடையர் என்று சிறப்பித்து சொல்லத்தக்கவர்கள் ஆக மாட்டார்கள் என்பது கருத்து. ஊக்கம் என்பதை ஆங்கிலத்தில் எனர்ஜி என்று ஜி.யு. போப் அவர்களும் மற்றவர்களும் மொழிபெயர்க்கிறார்கள். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு ஊக்கம் என்பது இன்றியமையாதது. கடந்த நூற்றாண்டில் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக பணியாற்றி அந்த நிறுவனத்தை மிக லாபகரமாக வழிநடத்தியவர் ஜாக் வெல்ச் என்பவர். ஃபார்ச்சூன் என்ற மாத இதழ் அவருக்கு அமெரிக்காவின் மேலாளர், அமெரிக்காஸ் மேனேஜர் என்று பட்டமளித்து அவரை சிறப்பித்தது. அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்தது ஊக்கமுடைமையில் அவருக்கு இருந்த தீவிர நம்பிக்கை என்று ஜெஃப்ரி கிராமர் என்பவர் தன்னுடைய ஜாக் வெல்ச்சஸ் ஃபோர் ஈஸ் ஆஃப் லீடர்ஷிப் என்ற நூலில் குறிப்பிடுகிறார். தலைவராக இருப்பவர் மிகுந்த ஊக்கமுடையவராக இருப்பது மட்டுமல்லாமல் தன்னோடு பணிபுரிபவர்களையும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதில் ஜாக் வெல்ச் உறுதியாக இருந்ததாகவும் அவர் தன் நூலில் குறிப்பிடுகிறார். அடுத்து தூங்காமை. தூங்காமை என்பது தூங்காமல் இருப்பது என்பதை குறிக்கும் சொல்ல அல்ல. இங்கு தூங்காமை என்பது காலந்தாழ்த்தாமல் செயலாற்றுவதை குறிக்கிறது. மடியின்மை என்ற அதிகாரத்தில் சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறிய வள்ளுவர் பணிகளை செய்யும் பொழுது அவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். அரசன் தன் பணிகளை செய்வதில் காலந்தாழ்த்தாமல் செய்யும் ஆற்றலும் கல்வியும் மனத்திற்பமும் நீங்காமல் உடையவனாக இருக்க வேண்டும் என்று தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்யாவிட்டால் அதனால் விளையும் தீமைகளால் நாட்டுக்கு அல்லது நிறுவனத்துக்கு கேடு வரலாம். காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டியவற்றை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும் என்பதை தூங்கற்க தூங்காது செய்யும் வினை என்று வள்ளுவர் கூறுகிறார்.
மன்னனைப் போலவே நிறுவனங்கள்

அணிகளின் தலைவர்களுக்கும் தங்கள் பணிகளை காலந்தாழ்த்தாமல் செய்ய வேண்டும். துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு பலர் இருப்பார்கள். அவர்கள் வெவ்வேறு அறிவுரைகள் கூறுவார்கள். ஒரு சூழ்நிலையில் பலவிதமாக முடிவெடுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்பொழுது ஆராய்ந்து தெளிவான ஒரு உறுதியான முடிவெடுக்கும் மனத்திற்பந்தான் துணிவுடைமை. தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கு துணிவுடைமை ஒரு இன்றியமையாத பண்பு. அடுத்து கல்வி கேள்வி. தூங்காமையைப் போல் கல்வியும் துணிவும் மன்னனுக்கு தேவை என்று வள்ளுவர் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனியாது கற்றல் நன்றே என்று கூறி அனைவருக்கும் கல்வியின் இன்றியமையாமையை ஆரியப்படை கடந்த இளஞ்செழியன் புறநானூற்றில் வலியுறுத்துகிறான். கேடில் விழிச்செல்வம் கல்வி என்று வள்ளுவர் கல்வியின் சிறப்பை கூறுகிறார். செல்வத்துச்செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள்ளெல்லாம் தலை என்று கேள்வியின் சிறப்பையும் வள்ளுவர் கூறுகிறார். பல நூற்றாண்டுகளாக கல்வி மற்றும் கேள்வி ஆகியவற்றின் சிறப்பையும் பெருமையையும் தமிழர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அனைவருக்கும் கல்வியும் கேள்வியும் தேவை என்பதில் கருத்து வேறுபாடு இருக்க முடியாது. மன்னனுக்கு கல்வியும் கேள்வியும் தேவை, மக்களுக்கும் அவை தேவை. இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் பொறுப்பில் இருப்பவர்களுக்கு கல்வியும் கேள்வியும் மிக மிக இன்றியமையாதது என்பது அனைவரும் அறிந்த கருத்து. அடுத்து அறிவு. மன்னர்களுக்கும் தலைவர்களுக்கும் கல்வியும் தேவை, அறிவும் தேவை. கல்வி வேறு, அறிவு வேறு. இங்கு அறிவு என்பது கல்வியால் பெற்ற அறிவும் அறிவும் அனுபவம் கலந்த சரியான முடிவெடுக்கும் ஆற்றல் ஆகிய மெய்யறிவு என்பதை குறிக்கிறது. அதாவது மெய்யறிவு என்பது கல்வி அறிவும் அனுபவத்தால் வந்த அறிவும் கலந்தது. உதாரணமாக, முறையாக கல்வி கற்காவிட்டாலும் ஆலோசகர்களிடத்திலிருந்து வெவ்வேறு கருத்துக்களை கேட்டு தெரிந்து கொண்டு தன் சொந்த அறிவையும் அனுபவத்தையும் கலந்து சரியான முடிவெடுக்கும் மெய்யறிவு உடையவர்களாக சிலர் இருந்ததை நாம் வரலாற்றில் காண்கிறோம். முகலாய சக்கரவர்த்தி அக்பர் பதவிக்கு வந்தபொழுது அவருக்கு வயது 13. அவர் முறையாக கல்வி கற்காதவர். ஆனால் நல்லாட்சி புரிய வேண்டும் என்பதையே நோக்கமாக கொண்டு தன்னுடைய அமைச்சர்களோடு கலந்து ஆலோசித்து பலரும் பாராட்டத்தக்க வகையில் தன்னுடைய மெய்யறிவை பயன்படுத்தி அக்பர் ஆட்சி புரிந்தார். கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் ஒரு படிக்காத மேதை. மக்களின் நலத்தையே மனத்தில் கொண்டு பல நல்ல திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தினார். மற்றும் தமிழர்களின் முன்னேற்றத்தை மனத்தில் கொண்டு சுயமரியாதையையும் பெண் உரிமையையும் பகுத்தறிவையும் தமிழர்களிடையே பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன் வாழ்நாள் முழுதும் உழைத்து தமிழ் சமுதாயத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கிய தந்தை பெரியார் 3வது வகுப்பு மட்டுமே படித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. கல்வி கேள்விகளால் பெறும் அறிவு சிறப்பானது. ஆனால் மெய்யறிவு அதைவிட சிறப்பானது. தலைவர்களுக்கு மிக மிக தேவையானது மெய்யறிவு என்பதற்கு அக்பர், காமராஜர், பெரியார் போன்ற தலைவர்கள் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அடுத்து ஈகை. வறுமையில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருளை கொடுத்து உதவி செய்வதே ஈகை. சங்க காலத்தில் மன்னர்களும் வள்ளல்களும் வறியவர்களுக்கு வரையாது கொடுத்ததாக புறநானூற்றில் காணலாம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் ஏழைகளுக்கான சமூக நலத்திட்டங்கள் எவையும் இருந்ததாக தெரியவில்லை. அதனால் மன்னர்களும் வள்ளல்களும் ஏழைகளுக்கு உதவி செய்தார்கள். உருவசையும் ஓவாப்பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்று வள்ளுவர் நாட்டுக்கு இலக்கணம் வகுக்கிறார். மன்னர்கள் தங்கள் நாட்டு மக்களின் நல்வாழ்வில் அக்கறை காட்டுவது இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து. இன்றைய சூழ்நிலையில் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் குடிமக்களின் நல்வாழ்விலும் நிறுவனங்களின் தலைவர்கள் தங்கள் ஊழியர்களின் நல்வாழ்விலும் அக்கறை காட்ட வேண்டும் என்று வள்ளுவர் கூறுவதாகவும் சொல்லலாம். கொடை. ஈகை என்பது வேறு, கொடை என்பது வேறு. வரியார்குன்றியுவதே ஈகை என்பது வள்ளுவரின் கருத்து. அறிவில் சிறந்த புலவர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆடல் பாடல் போன்ற கலைகளில் சிறந்து விளங்கிய விரல் இயற்கும் பாடல்களுக்கும் மன்னர்கள் பொன்னும் பொருளும் அளிப்பது கொடை என்று சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் கருதப்பட்டது. தற்காலத்தில் போர், கலை, இலக்கியம், விளையாட்டு போன்ற துறைகளில் சாதனை படைப்பவர்களுக்கு அரசு விருதுகள் வழங்குகின்றன. நிறுவனங்களில் சிறப்பாக பணிபுரியும் ஊழியர்களுக்கு பதவி உயர்வுகளும் வெகுமதிகளும் வழங்கப்படுகின்றன. ஏழைகளுக்கு ஈகையும் தகுதி உடையவர்களுக்கு கொடையும் அளித்து அவர்களை ஆதரிக்கும் பண்பு தலைவர்களுக்குரிய பண்புகளில் ஒன்று.
அடுத்து அழி. அழி என்ற சொல் அன்பு, கொடை, இரக்கம், தலையழி, கருணை போன்ற பலவற்றை குறிக்கும் ஒரு சொல். இவை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் தகுதியானவர்களை மதித்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தாராளமாக கொடுக்கும் மனப்பன்மையைத்தான் அழி என்ற சொல் குறிப்பதாக தோன்றுகிறது. மன்னனுக்கு அத்தகைய தாராள குணம் இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய தாராள குணத்திற்கு இணையான ஆங்கில சொல் ஜெனராசிட்டி. அமெரிக்க எழுத்தாளரும் நூலாசிரியருமாகிய ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் தன்னுடைய தி 21 இன்டிஸ்பென்சபிள் குவாலிட்டிஸ் ஆஃப் எ லீடர் என்ற நூலில் தலைமை பொறுப்பவர்கள் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய இன்றியமையாத நற்குணங்களுள் தாராள குணமும் ஒன்று என்று கூறுகிறார். ஒரு தலைவரிடம் உள்ள தாராள மனப்பான்மையை தவிர அவருடைய வேறு எந்த குணத்தாலும் அவரை பற்றி தெளிவாக கூற முடியாது. மற்றும் தாராள மனப்பான்மையைப் போல் அவருக்கு உதவக்கூடிய பண்பு வேறு எதுவும் இல்லை. தாராள குணம் என்பது அவ்வப்பொழுது நிகழும் நிகழ்வாக இல்லாமல் அவருடைய இதயத்திலிருந்து வரும் இயற்கையான பண்பாக இருக்க வேண்டும் என்று ஜான் மேக்ஸ்வெல் கூறுகிறார். ஸ்டீவன் கவி என்ற அறிஞரும் தலைவருக்கு இருக்க வேண்டிய பண்புகளில் தாராள மனப்பான்மை ஒன்று என்று தன்னுடைய பிரின்சிபல் சென்ட்ரல் லீடர்ஷிப் என்ற நூலில் கூறுகிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த வள்ளுவருடைய கருத்தும் தற்கால அறிஞர்களாகிய ஜான் மேக்ஸ்வெல் மற்றும் ஸ்டீவன் கவி ஆகியோரின் கருத்தும் ஒத்திருப்பது வியக்கத்தக்கது. அடுத்து காட்சிக்கு எளிமை. ஒரு தலைவன் காட்சிக்கு எளியவன் என்றால் அவனை அனைவரும் சென்று காண்பது எளிது என்பதை குறிக்கிறது. சங்க காலத்திலும் அதற்கு பின்பும் புலவர்களும் பாடல்களும் மன்னர்களை எளிதில் சந்திக்க முடிந்ததாக புறநானூற்று பாடல்களிலிருந்து தெரிய வருகிறது. அண்மை காலத்தில் வாழ்ந்த தமிழகத்தின் முதல்வர் அறிஞர் அண்ணா, இந்திய குடியரசு தலைவர் மேதகு அப்துல் கலாம் ஆகிய இருவரையும் எளிதில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் இருவரும் காட்சிக்கு எளியவர்களாக இருந்ததாக பலரும் கருதுகின்றனர். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை அதிகாரியை காண்பது அந்த நிறுவனத்தில் பணிபுரிபவர்களுக்கு கூட அவ்வளவு எளிதல்ல. கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் கூறல். தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொல் கூறாமல் இருப்பது மிகவும் இன்றியமையாது. அவர்கள் கடுஞ்சொல் கூறுபவர்களாக இருந்தால் அவர்களிடம் பணிபுரிபவர்கள் அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் இருப்பதற்காக அவர்கள் கேட்க விரும்பாதவற்றை அவர்களிடம் கூற மாட்டார்கள். நிறுவனத்தின் தோல்விகளும் சோதனைகளும் அவர்களிடமிருந்து மறைக்கப்படும். அதனால் அவர்கள் தங்கள் நிறுவனத்தின் சரியான நிலைமையை புரிந்து கொள்ளாமல் தவறான முடிவுகள் எடுத்து நிறுவனத்திற்கும் தங்கள் பதவிக்கும் கேடு விளைவித்துக் கொள்வார்கள். சில ஆண்டுகளுக்கு முன் நான் ஒரு பெரிய நிறுவனத்தில் உயர்நிலை அதிகாரியாக கணினித்துறையில் பணிபுரிந்தேன். அந்த நிறுவனத்தின் வருமானம் ஆண்டுக்கு $2,000,000,000. அந்த நிறுவனத்தில் ஏறத்தாழ 100,000 பேர் பணிபுரிந்தார்கள். அந்த நிறுவனத்தின் தலைமை அதிகாரி மிகுந்த கோபக்காரர். நிறுவனத்தின் வருமானம் குறைந்ததாகவோ அல்லது எந்த துறையிலாவது நிறுவனத்தின் வளர்ச்சி குறைந்ததாகவோ கேள்விப்பட்டால் அந்த செய்தியை கூறியவர்களிடம் அவர் மிகுந்த கோபமடைந்து செய்தியை கூறியவர்களை கடுஞ்சொற்களையும் தகாத சொற்களையும் கூறி திட்டுவார். பல சமயங்களில் எந்த துறையில் வளர்ச்சி குறைந்ததோ அல்லது நஷ்டமடைந்ததோ அந்த துறைகளுக்கு பொறுப்பானவர்களை கடுமையாக திட்டுவது மட்டுமல்லாமல் முன்கோபத்தால் சரியாக விசாரிக்காமல் அவர்களை பணி நீக்கம் செய்து விடுவார். அவருடைய கோபத்திற்கும் கடுஞ்சொற்களுக்கும் அஞ்சி பலரும் அவரிடத்திலிருந்து உண்மைகளை மறைக்கவும் பொய்க்கணக்கு எழுதவும் ஆரம்பித்தார்கள். அந்த தலைவர் பதவியிலிருந்த 2 ஆண்டுகளில் அந்த நிறுவனம் பல வகைகளிலும் பின்னடைந்து $79 இருந்த நிறுவனத்தின் பங்கு $17 சரிந்தது. அவர் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இப்பொழுது அந்த நிறுவனம் வேறொருவரின் தலைமையில் பெருமளவில் வளர்ச்சியடைந்து ஒரு பங்கு ஏறத்தாழ $200 உயர்ந்து பலராலும் பாராட்டப்படுகிறது. தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் கடுஞ்சொற்கள் கூறாமல் இருப்பது மட்டுமல்ல, இனிய சொற்களை பேச வேண்டும் என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இனிய சொற்களை பேசி வேண்டுவோர்க்கு வேண்டுவன கொடுத்து அன்போடும் அறத்தோடும் ஒரு தலைவன் ஆட்சி புரிந்தால் அவன் பலராலும் புகழப்படுவது மட்டுமல்லாமல் அவன் விரும்பிய வெற்றிகளை அடைவான் என்பது வள்ளுவரின் கருத்து. இக்கருத்து வள்ளுவர் காலத்தில் மட்டுமல்லாமல் இக்காலத்துக்கும் ஏற்புடையதுதான். அடுத்து செவிகைப்ப சொற்பொருத்தம். சங்க காலத்திலும்
வள்ளுவர் காலத்திலும் தான் செய்யும் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் அமைச்சர்களும் பெரியோர்களும் தன்னுடைய காது கசக்கும்படியாக இடித்துரைத்தாலும் அவர்களின் சொற்களை மன்னர்கள் பொறுத்து கொள்வது செவிகைப்ப சொற்பொறுத்தல் என்றழைக்கப்பட்டது. புறநானூற்றில் 8 பாடல்கள் செவியறிவுரு என்ற துறையை சார்ந்தவை. அந்த துறையில் உள்ள பாடல்கள் அனைத்தும் புலவர்கள் மன்னர்களுக்கு அறிவுரை வழங்குவனவாக அமைந்துள்ளன. இதிலிருந்து சங்க காலத்தில் மன்னர்கள் புலவர்களின் அறிவுரையை செவிமடுத்து கேட்டு அவர்களுக்கு பரிசுகளும் வழங்கியதாக தெரிகிறது. இடித்திரை போரின் சொற்களை பொறுமையாக கேட்டு தன் தவறுகளையும் தன் ஆட்சியில் உள்ள குறைகளையும் மன்னனாக இருப்பவன் திரித்து கொள்ள வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து. இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பாரெல்லாரும் கெடும் என்று தவறுகளை சுட்டிக்காட்டும் நல்லெண்ணம் உடையவர்களின் சொற்களை தலைமை பதவிகள் இருப்பவர்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு தங்கள் கருத்துக்களை தவறாமல் வழங்குவதற்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தயங்குவதில்லை. பெரிய நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்கள் உள்ளனர், இயக்குனர் குழுக்கள் உள்ளன மற்றும் பங்குதாரர்களின் வருடாந்திர கூட்டங்களில் பங்குதாரர்கள் தங்கள் நிறுவனத்தை பற்றிய தங்கள் கருத்துக்களை கூறுகிறார்கள் மற்றும் நிறுவனங்களின் நடவடிக்கைகளை முறைப்படுத்துவதற்கு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் உள்ளன. இதுவரை இறைமாட்சி என்ற அதிகாரத்தில் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவர் கூறிய கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது வேறு சில அதிகாரங்களில் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குடநலன்களை பற்றி வள்ளுவரின் கருத்துக்களை பார்ப்போம். பெரியாரை துணைக்கோடல் மற்றும் சிற்றனும் சேராமை. கல்வி, கேள்வி, அறிவுடைமை ஆகியவற்றால் ஒரு தலைவன் சிறந்த முடிவெடுக்கவும் அவற்றை செயல்படுத்தவும் முடியுமென்றாலும் அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியோரை தலைவர்கள் தமக்கு துணையாக கொள்வது மிகவும் இன்றியமையாதது என்பது வள்ளுவரின் கருத்து என்று பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரத்திலிருந்து தெரிகிறது. அறிவிலும் ஆற்றலிலும் அனுபவத்திலும் சிறந்த பெரியாரை தமக்கு துணையாக கொள்வது அரியவற்றுள்ளெல்லாம் அரியது என்றும் அது வலிமையிலெல்லாம் சிறந்த வலிமை என்றும் வள்ளுவர் கூறுகிறார். இந்த கருத்து இன்றும் பயனுள்ளதாகவும் சிறந்ததாகவும் கருதப்படுகிறது. பல நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் உள்ளவருக்கு அறிவுரை கூறுவதற்கு ஆலோசகர்களும் இயக்குநர்களும் உள்ளனர் என்பது அனைவரும் அறிந்த செய்தி. பெரியாரை துணை கொள்வது சிறந்தது என்று கூறிய வள்ளுவர் சிறியாரோடு சேரக்கூடாது என்று தலைவர்களுக்கு அறிவுரை கூற தவறவில்லை. தான் சேர்ந்த நிலத்தின் இயல்புக்கேற்ப நீர் தெரிந்து தன் தன்மையிலிருந்து வேறுபட்டு அந்த நிலத்தின் தன்மையதாகிவிடும். அதுபோல் மக்களின் அறிவும் அவர்கள் சேரும் இனத்தின் தன்மைக்கே ஏற்ப மாறும் என்பதால் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் சிறியாரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்று வள்ளுவர் எச்சரிக்கிறார். அடுத்து சுற்றந்தழால் சுற்றியிருப்பவர்கள் சுற்றம். சங்க காலத்திலும் வள்ளுவர் காலத்திலும் மன்னனுடைய அமைச்சர்கள், படைத்தளபதிகள், ஆலோசகர்கள் மற்றும் அறிவுரை கூறும் பெரியோர்கள் மன்னனுடைய சுற்றத்தாராக கருதப்பட்டார்கள். அன்பு நீங்காத சுற்றம் ஒருவனுக்கு வாய்க்குமாயின் அது அவனுடைய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் என்று வள்ளுவர் கூறுகிறார். தற்காலத்தில் நிறுவனங்களின் தலைவர்களோடு நெருங்கி பணியாற்றும் துணைத் தலைவர்கள் போன்றவர்களை தலைவர்களுக்கு சுற்றமாக கருதலாம். தலைவர்கள் அவருடைய சுற்றத்தோடு அன்போடு வழங்கினால் பல நன்மைகளை பெறலாம். அடுத்து ஆள்வினை உடைமை. ஆள்வினை உடைமை என்பது இடைவிடாது உழைத்து ஒரு செயலை நிறைவேற்றும் ஆற்றலை குறிக்கும் சொல். அதாவது ஆள்வினை உடைமை என்பது விடாமுயற்சி என்றும் பொருள் கொள்ளலாம். ஒரு செயலை முறையாக செய்து முடிப்பதற்கு விடாமுயற்சி தேவை என்பதை வலியுறுத்துவதற்காக வள்ளுவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறார். அதாவது ஒரு செயலை செய்து முடிப்பதற்கு அரியது என்று எண்ணி மனந்தளராமல் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பெருமை வந்து சேரும் என்கிறார் வள்ளுவர். செய்யத் தொடங்கிய செயல் தெய்வத்தால் கைகூடாவிட்டாலும் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும் என்று கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை உறுதிப்படுத்துகிறார். விடாமுயற்சி இல்லாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்பதால் விடாமுயற்சியையும் மன்னனுக்குரிய குணநலங்களில் ஒன்றாக வள்ளுவர் கருதுகிறார். மன்னர்களுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புபவர்கள் அனைவரும் விடாமுயற்சி என்பது இன்றியமையாத பண்பு என்பதை உணர வேண்டும். அடுத்து இடுக்கண் அழியாமை.
ஒரு தலைவனுக்கு கல்வியும் அறிவும் பெரியோர் துணையும் விடாமுயற்சியும் இருந்தாலும் சில சமயங்களில் அவனுடைய வெற்றிக்கு தடைகளும் துன்பங்களும் வருவது இயற்கை. அவ்வாறு துன்பங்கள் வருவது இயல்பு என்று உணர்பவன் துன்பங்களால் துன்பப்பட மாட்டான் என்றும், தடைகள் ஏற்பட்ட இடங்களிலெல்லாம் அவற்றை கடந்து வண்டியை இழுத்துச் செல்லும் எருது போல் எடுத்துக்கொண்ட வினையை விடாமுயற்சியுடன் செய்து முடிக்க வல்லவனை அடைந்த துன்பம் தானே துன்பமடையும் என்றும் கூறி வள்ளுவர் விடாமுயற்சியின் சிறப்பை எடுத்துரைக்கிறார். துன்பங்களை எதிர்கொள்வதற்கு மற்றொரு அறிவுரையும் கூறுகிறார் வள்ளுவர். இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்துறுவது அதுகப்பதில் என்பது வள்ளுவர் கூறும் அறிவுரை. இது அனைவருக்கும் தெரிந்த குரல். பல அரிய செயல்களை செய்யும் மன்னர்களும் தலைவர்களும் இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியுடன் உழைக்கும் பண்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது வள்ளுவரின் கருத்து என்பது நன்கு புலப்படுகிறது. அடுத்து பொச்சாவாமை. பொச்சாத்தல் என்றால் மறத்தல் என்றும், பொச்சாவாமை என்றால் மறவாமை என்றும் பொருள். சோம்பேறித்தனத்தால் ஒரு செயலை செய்யாமல் இருக்க வாய்ப்புள்ளது. காலம் தாழ்த்துவதனால் ஒரு செயலை செய்ய வேண்டிய காலத்தில் செய்ய முடியாமல் போகலாம். சோம்பேறித்தனம், காலம் தாழ்த்துதல் ஆகியவற்றைப் போல் மறதியும் செயல்களை செய்யாமல் இருப்பதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மறதியையும் தவிர்க்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக, அளவு கடந்த கோபத்தை விட சிறந்த மகிழ்ச்சியால் வரும் மறதி தீமையானது என்று, இறந்த வெகுளியின் தீதே சிறந்த உவகை மகிழ்ச்சியில் சோர்வு என்ற குறளில் வள்ளுவர் கூறுகிறார். அடுத்து மடியின்மை. மடி என்ற சொல்லுக்கு சோம்பல் என்று பொருள். எண்ணியதை முடிக்கும் காலத்து சோம்பலின்றி உழைத்தல் மடியின்மை என்று அழைக்கப்படுகிறது. பொதுவாக தான் செய்யும் பணிகளில் ஊக்கமும் உற்சாகமும் இருப்பவர்கள் சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பல் இருந்தால் அது பணிகளை காலத்தில் செய்து முடிப்பதற்கு இடையூறாக இருக்கும் என்பதால் மடியின்மையை வள்ளுவர் வலியுறுத்துகிறார். சோம்பல் இல்லாமல் இருப்பது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அனைவருக்கும் தேவையான பண்பு. அடுத்து கண்ணோட்டம். கண்ணோட்டம் என்பது பிறருடைய துயரத்தைக் கண்டு இறங்கும் பண்பையும் பிறர் குற்றத்தை மன்னிக்கும் பெருந்தன்மையும் குறிப்பதாகும். இது அனைவரிடத்திலும் இருக்க வேண்டிய பண்பு. இப்பண்பு ஒரு மன்னனிடத்தில் இருந்தால் குடிமக்கள் இன்பமாக வாழ்வதற்கும் அவன் ஆட்சி சிறப்பாக அமைவதற்கும் காரணமாக அமையும். இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்த கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்ற பாண்டிய மன்னன், தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்வோருள் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அவன் கூறும் பண்பும் கண்ணோட்டத்தை தான் குறிக்கிறது. கண்ணோட்டம் என்னும் சிறப்புடைய பேரழகு இருக்கின்ற காரணத்தினால்தான் இவ்வுலகம் அழியாது இருந்து வருகின்றது என்று வள்ளுவரும் கூறுகிறார். இன்றைய சூழ்நிலையில் நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு தேவையான பண்பு தான். இப்பண்பு தலைவர்களிடம் இருக்குமானால் அவர்கள் மக்களின் அன்பையும் மதிப்பையும் பெறுவர். முடிவாக, அறத்துப்பாலில் மனிதர்கள் பின்பற்ற வேண்டிய அறங்களை கூறிய வள்ளுவர், பொருட்பாலில் முதல் 25 அதிகாரங்களில் ஒரு மன்னனுக்கு தேவையான பண்புகளை தெளிவாகவும் விளக்கமாகவும் கூறுகிறார். தலைவர்கள் அஞ்ச வேண்டியதற்கு அஞ்சி, அஞ்ச வேண்டாதவற்றுக்கு அஞ்சாமல் அறத்தோடும் விவேகத்தோடு கூடிய வீரமும் துணிவும் உடையவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் ஊக்கத்தோடு சோம்பலும் மறதியுமின்றி காலம் தாழ்த்தாமல் பணியாற்ற வேண்டும். அவர்கள் கல்வியாலும் கேள்வியாலும் அறிய வேண்டியவற்றை அறிந்து தன் அனுபவத்தையும் மனதில் கொண்டு முடிவுகளை எடுக்க வேண்டும். மற்றும் தலைவர்கள் தம்மை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்த பெரியோரை துணையாக கொண்டு சிறியாரோடு சேராமல் தன் சுற்றத்தாரோடு அன்போடு பழகி அவர்களின் ஆதரவை பெற வேண்டும். தலைவர்கள் தாராள குணத்தோடும் இரக்கத்தோடும் ஈகையிலும் கொடையிலும் சிறந்து விளங்க வேண்டும். மேலும் அவர்கள் காட்சிக்கு எளியவர்களாக கடுஞ்சொல் கூறாமல் இன்சொல் பேசி இடித்திரைப்போர் கூறுவரவற்றை பொறுமையோடு கேட்கும் பண்புடையவர்களாக இருக்க வேண்டும். இடுக்கண்களைக் கண்டு மனம் தளராமல் விடாமுயற்சியோடு துணிந்து செயல்பட வேண்டும். 2000 ஆண்டுகளுக்கு முன் முடியாட்சி காலத்தில் மன்னனுக்காக வள்ளுவர் தலைமை பண்புகளை பற்றி கூறிய கருத்துக்கள் இன்றைய குடியாட்சி காலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கும் நிறுவனங்களில் தலைமை பொறுப்பில் இருப்பவர்களுக்கும் ஏற்றவையாக உள்ளன என்பது நாம் எண்ணி எண்ணி வியக்கத்தக்கது. இன்று வள்ளுவர் கூறும் தலைமை பண்புகளை பார்த்தோம். இன்று நான் கூறிய கருத்துக்கள்
https://திருக்குறள்கட்டுரைகள்.blogspot.com என்ற வலைத்தளத்தில் ஒரு விரிவான கட்டுரையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த சொற்பொழிவில் திருக்குறள் மேலாண்மை என்ற தலைப்பில் மேலாண்மையை பற்றி வள்ளுவர் கூறும் கருத்துக்களை பார்ப்போம். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் பிரபாகரன். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை வாஷிங்டன் வட்டார பகுதியைச் சேர்ந்த முனைவர் இர பிரபாகரன் அவர்கள் திருக்குறளில் தலைமை பண்புகள் என்ற தலைப்பில் தம்முடைய திருக்குறள் சிந்தனைகளை வழங்கியதை கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை அமெரிக்கன் தமிழ் ரேடியோ @gmail.com எனும் மின்னஞ்சல் முகவரிக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். நன்றி.
1: ஒல்லும் வகையான் அறவினை ஓவாதே செல்லும் வாய் எல்லாம் செயல்
2: இயன்ற போதெல்லாம் நல்லதே செய்க.
3: Do all the good you can at all times and places and in all ways possible.
1: சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினூங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு.
2: சிறப்பும் செல்வமும் தரும் அறத்தினும் நன்மை தருவது எது?
3: There is nothing more profitable than righteous living which gives prosperity and dignity.
1: மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரப்பெற.
2: தூய மனமே நல்லறம் ஆகும்.
3: Ensure purity of mind. That is the basis of all virtues.
1: அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்காம் இயன்றது அறம்.
2: பொறாமை ஆசை கோபம் தீச்சொல் இந்நான்கும் அறத்திற்கில்லை.
3: Virtue does not know envy, greed, anger, or spiteful words.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: திடீர் மார்க்கெட் கொடுத்துருக்கீங்க, ஏதாவது கேசா?
2: கேசா மாச கடைசிப்பா, பையில பத்து பிசா கிடையாது. மாமூல் கிமல் வாங்கினா வண்டி
1: ஓடுது.
2: என்ன லொஞ்சமா? நீ எல்லாம் எப்படியா பொழி சொல்லிச்சிருந்த?
1: மெரிட்லதான்.
2: அப்படி சொல்லு, என்ன மாதிரி கந்து வட்டிக்கு கடங்கனே வாங்கி நாலு பேர் கைய காலை பிடிச்சி டிபார்ட்மெண்ட்ல நாலு பேர் காலை வாரி விட்டு சென்றிருந்தா அந்த மாமலோட அருமை தெரியும். அதெல்லாம் இல்லாதான் உனக்கு இந்த திமுரு தனா வெட்டலாம். இந்த பாரு, ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்ற கிட்ட பின்னாலே வரப்பாரு.
1: வர முடியாது போடா.
2: நீ வரல என்ன தரமாட்டாங்கப்பா. தனியா போனா கை நீட்டுவானுங்க. நீ இருந்தா இடையில இடையில போது காப்பாத்துவ. சொன்னா கேளு, பிளீஸ் ஹெல்ப் மீ.
1: சரி வாங்க.
2: பேசிட்டு இருக்கும் போது இடையில ஐயா வாடா போனா எதுவும் சொன்னியா?
1: ஏதாவது வந்திருக்கும். கெட்ட வார்த்தை கூட வரும் சில நேரத்தில்.
2: புலவுல கெட்ட வார்த்தை வருமா?
3: காகிரிய போட்டு ஒடிக்காதியம்மா, அடுத்தது வாங்க வேண்டாமா?
2: என்ன இங்க கடை போட்டுருக்க?
3: வேற எங்க போடுறது?
2: இது கார்பரேஷன் ஏரியா, இங்க கடை போடுறதா இருந்தா கவர்மெண்ட் பணம் கட்டணும்.
3: மாமூல் வேணா கேட்டு தொலையா, அதுக்கே சுத்தி வளைச்சு பேசுறேன்.
2: இருப்பா இருப்பா. டேய் புரியல புரியல.
3: சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தர்மம் போடுங்க ஐயா.
2: ஒரு அதிகாரி ரெண்டு பேசிக்கும் போது ஐயா கொய்யான்னு சத்தம் இல்லாம கேக்கணும்.
3: சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க.
2: நான் எப்படி உங்களுக்கு சண்டை போட்டேன்? நான் எப்ப சண்டை போட்டேன்? சண்டை போற அளவுக்கு நீ எனக்கு ஈக்குவலா நாளா?
3: வியாபார நேரத்துல உசுர வாங்காதே ஏட்டையா. ரெண்டு பேரும் ஓரம் வரலுங்க.
2: சரி சாமி. டேய் என்னடா இங்க வந்து நிக்கிற?
3: அவர்தானே நம்ம ரெண்டு பேரும் ஓரமா நிக்க சொன்னாரு.
2: தள்ளுறா தள்ளுறா போல. டேய் நான் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க.
3: ஆமாங்க, நானும் நாலு இடத்துக்கு போனோம், முதல்ல காசு கொடுங்க. அவரே கோச்சிட்டு போறாரு. தொழில பொறுமை தானே அவசியம்.
2: பாத்துறா
3: இந்த இடத்தை கொடுங்க சாமி. இந்தாங்க ஏட்டையா.
2: ஒரு அதிகாரி எப்படி டீல் பண்ணு தெரியாது. காசை தூக்கி போடுற, வந்து எடுத்துக்கிறான்.
3: என்ன ஏட்டா, ஒரு பிச்சைக்காரன் எவ்வளவு அழகா கேட்ச் பண்ணா? உனக்கு கேட்ச் பண்ண தெரியாது? போலீஸ் அப்படி என்னதான் ட்ரைனிங் எடுத்த?
2: போலீஸ் ட்ரைனிங் இதுக்கு என்னடா இருக்கு? அங்க இதெல்லாம் சொல்லி தர்றாங்க.
3: அடிக்கடி கெடுத்துக்கிட்டு இருந்த மனித பேசாம
2: ஏன்டா எமோஷனா? நீ ஏன் எமோஷனா? நீ
3: போட்டு தள்ளிடுவேன். ஒரு பிச்சைக்கார எவ்வளவு அமைதியா வாங்கிட்டு போற? எப்ப பார்த்தாலும்
2: வாடா, நீ வாடா, உன்னை வச்சுக்கிறேன். வாடா, உன்னை நல்லவே நம்பி வந்ததுக்கு இரும்பு தூக்குறியா? ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு பணமா? என்ன சம்பாத்தியா? நான் மாமூல் வாங்குற இடத்துல வந்து பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராத, பிச்சை எடுக்க வராது எத்தனை தடவை சொல்லிருக்கேன்?
4: பிச்சை எடுக்கிற இடத்துல மாமூல் வாங்க வராதிங்க, மாமூல் வாங்க வராதிங்கன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்களுக்கு?
2: என்ன விட அதிகமா சம்பாதிக்கிற திமுறா உனக்கு? உன்னே வச்சுக்கிறேன், இங்க வச்சுக்கிறேன். இவனை எப்படி தூக்குறது? எப்படி நம்மளை ஃபாலோ பண்ணுமா? அப்ப தூக்க வேண்டியதான். மாமூல் கொடு.
3: இன்னும் போனையால ஏட்டையா,
2: காய்கறியாச்சும் புள்ள பண்ணு சீக்கிரம்.
3: இதெல்லாம் ஒரு பழப்பு.
5: Stop nonsense, idiot, nuisance, bloody hippocamp. You are under arrest.
2: எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல். யப்பா.
0: நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

ஓரம் ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், ஆண்டை வர்க்கம் எழுதி வைத்த அடிமை சாசனம், அழித்தெழுத வந்ததுதான் செங்கொடியாகும்.

சங்கொழித்த ஓசைக்கின்று வயது ஐம்பது, வயது ஐம்பது. வயதாக வயதாக வாலிபமாகும் வரலாறே மானுடத்தின் தத்துவமாகும். எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம், எனவேதான் வெண்மணி போல் அக்கினி குண்டம். எத்தனையோ தாண்டியும் நம் யாத்திரை தொடரும், யாத்திரை தொடரும். பூவிரியும் காவிரியின் ஆற்றங்கரையிலே பொன் வயல்கள் விடியுமடி வானம் வரையிலே, வானம் வரையிலே. சோதனையின் காரிருளால் துயர்படும் போதும், வேதனையின் தடைச்சுவர்கள் எதிர்படும் போதும், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம், தஞ்சை தந்த தியாகிகளே உம் திருநாமம் உச்சரித்தால்